0: குரோத்தை வழிந்து இந்த அடியாக நாங்க அழியா
1: Okay, pole sana. Okay, bonse, toco batería, pole. Okay. Okay, mi hermano sana, pole sana. Asokorara, awe kazi ni yao.